0: Texas. Radio Suno 91.7 FM.
1: Qatar's happiness frequency.
2: Now available on
3: Uridu TV channel number 911.
4: கத்தார் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் அந்தோனிதாசன் பேசுறேன்.
5: நீங்கள்
4: கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ சோனு 91.7.

0: அப்பா ஒரு கதை சொல்லவா?
1: மீண்டும் த்ரில் அடிப்பிக்கான் பிரணயிக்கான் காட்டா குஸ்தி 2
2: செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட்.
1: വിഷ്ണു വിശാൽ, രമ്യ കൃഷ്ണൻ, ഐശ്വര്യലക്ഷ്മി തുടങ്ങി വമ്പൻ താരനിരയുമായി ഗാട്ടാ ഗുസ്തി 2.
3: Quite exciting.
1: ഗാട്ടാ ഗുസ്തി 2 വിജയകരമായി പ്രദർശനം തുടരുന്നു.
4: Distributed by Home Screen Entertainment and Associate Partner, SimplySouth.tv. Radio Suno 91.3.